ஒரு பொம்பளை சேர்த்து அந்த வேலை கூட கொள்ளுங்க. முதல் பூச்சி யாரு முதல் பாப்பா போய் முதல் பாப்பா முதல் பூச்சி

அல்லாஹ்குபர் அல்லாஹ்குபர் ஐயோ சுடங்க மசேச்சுள்ளாரு ஏ ஐயோ சுடங்க மசேச்சுள்ளாரு குவாய் இறங்கேன் குவாய்